0: 야 송어무 소발롱 간냠지 뜨뜨야
1: dungman ru chon na pe jong na chi sakul har jong hyama tung da ni yin lo song chi so ji tong ba dung ka dung ma hi re ko me ling dung le ka chi yu jong tong te kar ni cha chung po hye to ba ma ze ko me dung la chi ka sa hi lo ni bi che chu yu len ji ne ko me ling dung la mu tu se ro
0: xia le cha mo len ge lo sa ja zeng na ya 他们都和着了哈喽干着就这个事呀他这个的那里没有哈喽但别这个了呀啊许钱不和下吧哈喽干着你这个模呀他铁东冷东哈喽电松这个呀力气的心哈喽干着把这个呀 他是里别当哈喽点了这个里呀他他家许东龙个地方正地呀他西间南街哈喽住了这个错呀啊去天你下巴哈喽个结果这个特呀他见龙个住哈喽些巴正座呀 当着我很多老公个他们老子痛呀，冷场我原来老痛老子说呀。